சட்டம், மனுஷ ஜன்மகிதி கர்மம், கடினமைனது தர்மம், கண்ணு லேனிது நியாயம், மனசு லேனிது சட்டம், மனுஷ ஜன்மகிதி கர்மம்.